ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடே ரமயா ரமமான